Mase ajil hame de kalhya namtar ki ri juta khase yoshe. Mase namtar mi ju war sik che jang so se chini tha. Jang so se jue go yu ba mase tum sam ki chang che mi ju wa tha. Chup si na ba yin ne yoshe. Da yin ne le te ta chang me gu ku ze ta ki meng si ti jin ku ki je ba mase namtar mi ju war tue mu to den pe ji du ki ri yang nyam chu chu yoshe. 电车送车,真库接不提,推梦开去电片,东林接特皮银别强烈,阿吉拉木火,人群起,同千不接不马歇,真库那错,强出面提下,插电片,南塔东岳,出现托面接接下,真库多,大铁特皮,真库连当提银年,阿吉拉木丢开始起,南塔热阳起,电位古接开进行他,古库接特皮进行一年之下。